0: பலதும் பரஞ்சென்னே நோக்கி நின்னு. நிலாவு தொட்டு ஒன்னும் கூட பாடியால் பங்கியாவும். நிலாவும் தாரவும் நீலாகாசவும்
1: நிலாவும் தாரவும் நீலாகாசவும்
0: நிலாவும் தாரவும் நீலாகாசவும் நிலா